பகைவனை தருள்வது பிழையே, வா பகைவனை அழிப்பது முறையே. பொறுப்பது புழுக்களின் இனமே, ஆம் அழிப்பது புலிகளின் குணமே. எட்டிப்போ இதோ புலி வருகிறது திட்டத்தால், அடாவடி ஒழியுது சித்தத்தில், மனோபலம் வருகிறது மொத்தத்தில். அதோ பகை அழியுது துடிக்கிது முஜம், ஜெயிப்பது நிஜம். Team the packet of team the packet of team the packet of team the packet of team the packet of